0: திமன் ரஸ்கலாங்க மூசாக ஃபான வஹை குரவீமே கலேகு ஃபானுக அசா கொழு எல்லவாஷே திங் எகலேகு ஃபானுக அசா கொழு எல்லவீமா எஹாரும் எ அசா கொழு எவரின் தொகும் ஹதாகின் திக்கி தகது கே திருவாஃபி
1: فوقع الحق وبطل ما كانوا يعملون
0: فه حق تدفال وجه ادي اورن كونغلون خانتا باطل وگين هنگجه

0: قال رسول الله صلى الله عليه وسلم ما ملأ آدمي وعاء شرا من بطنه فإذا كان لا محالة فاعلا فثلث لطعامه وثلث لشرابه وثلث لنفسه رواه الترمذي.
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய எமீஹெக்கு பண்டபுர நுபா கம்பாரை ஆதமுக தரியா புரா கமுகை நுவைய ஃபஹே கொம்மெஹெங் கினாங் காம் வெஜ்ஜனம ஃபஹே ஏனா கேவும திம்பா குள எப்பய அதி ஏனாகே புய்ம திம்பா குள எப்பய அதி ஏனா நேவாலும திம்பா குள எப்பய எபஹி பண்டு புரிகென் நேவாலும தத்திவா வர கேவுமாய் புயிங் கினனு குராஷ.
2: ಮೀ ದಿವೆಹರಾಜ್ಯಗಡು ದಿವೆಹರಾಜ್ಯಗಡು ಫತಿ ಹತರುಗಡೆ ಸಾಳಿಸ್ ದೆಮಿನಿಟ್ ಕೊಮಿಗೆಣಿಸ್ತೇನೆ ಮೀರೆಗೆ ಫತಿಸ್ ನಮಾದ ಒಗುತುಗೆ ಬಂಗಿಯ ಬಂಗಿದ್ವ
3: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹ್.